இனிக தம்பூரி மீட்டிடவா புரந்தரதாசர ரச்சனை சிந்து பைரவிராக திருஷ்ணநடி ஆதிதாளதல்லிதே. நவ் டிவோஷனல் சாங் ரிட்டன் பை புரந்தரதாச செட் டு சிந்து பைரவிராக திருஷ்ணநடி ஆதிதாள தம்பூரி மீட்டிடவா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடுகிறார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அம்போருக ரஞ்சனி ராக வர்ணத்துடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ஜி என் பாலசுப்ரமணியம் ஏற்றியது, ஆதிதாளம்.

ரஞ்சனி ராக வர்ணத்தை தொடர்ந்து வரவல்லப ரமணா. ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம், ஆதிதாளம்.

ஹம்சத்வனி ராகத்தில் ஜி என் பாலசுப்ரமணியம் சாகித்யம் கேட்டோம். இனி வதரசனே வாலாஜாபேட்டை வெங்கட்ரமண பாகவதர் இயற்றியது. ராகம் பூர்வி கல்யாணி, ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: நிகழ்ச்சியில் மீராசி விராமகிருஷ்ணன் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து எந்துக்கு தயராதுரா தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம் மிஸ்ரச்சாபு தாளம்.

0: இதுவரை மீரா சிவராமகிருஷ்ணன் அவர்கள் பாடினார். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம்.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: யூ ஹவ் ஜஸ்ட் ஹர்ட் டு ஸ்வாதி திருநாள் காம்போசிஷன் போகீந்திர சாயனம் என்றார் குந்தல வராளி செட்டு கண்டு சாப்புத்தாள்.
1: இந்தவரகு போகீந்திர சாயனம் ஸ்வாதி திருநாள் கீர்த்தன விண்ணாரு குந்தல வராளி ராகம் கண்டு சாப்புத்தாளும்.
0: யூ ஆர் லிஸ்னிங் டு ராகம் 24/7 எனி டைம் இந்தியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஆர் லிஸ்னிங் டு வயலின் ரிசைட்டல் பை ஸ்ரீ எம் எஸ் என் மூர்த்தி. கன்க்ளூடிங் ஹிஸ் ரிசைட்டல் ஸ்ரீ எம் எஸ் என் மூர்த்தி நவ் பிரசன்ஸ் ராமா நீயடா என்றார் கரஹர பிரியா.
1: கார்யக்ரமலோ சுவரிகா ராமா நீயடா கரஹர பிரியா ராகம் ஆதிதாளம் தியாகராஜ சுவாமி கீர்த்தனா.

0: din ta din gna to tum ta ta din ka tum ta ta junno ta ta ta din ta din gta tum ta din gta tum ta din gta tum ta din gta ta ta din gta tum ta din gta tum ta ta ta din ta ka ta din nang gta ta ka tum ta ta din tana ka din ta ta dum tra ka tum ta ta ta din tana ka junno ta ka ta dum tra ka tum ta ta din ta din gta to dum ta ta din ta tum ta tum ta tum ta ta din ta din gta tum ta ta din gta tum ta ta ting gta tum ta ting gta tum ta ting gta tum ta ting gta tum ta ting gta tum ta ting gta tum tum ta ta din ta gta din nan gta ta tum ta ta din din ta ta jondu tum ta ta din tuna ko tuna ka dum ta ta tum ta ka tum ta ta din gta ka jondu ta ka ti gta ka jondu tum ta ta din ta din ka jondu ta ka ti gta ka jondu tum ta ta din takatadum takatakatadum gudum tatatin tatakatadum takatakatadum takatadum takatadum takatakatadum takatakatadum takatadum takatadum takatadum takatakatadum tatatin tatakatadum takatakatadum gudum tatatin tinnangatakatakatakatakatadum tatatin nangatakatakatakatakatadum tatatin tatum tatajunata tatatin tum tatajun takatadin takitadum tatatin takkittakkadum tattadin takkadin tattadin takkattadin takkittakkadum takkattakkadum tattakkadum takkadum kadadum dum tattittakkadum tattittakkadum tattittakkadum takkittakkadum takkattakkadum tattakkadum takkadum kadadum dum tattintakkadum tattintakkadum tattintakkadum takkittakkadum takkattakkadum tattakkadum takkadum கிட்டதும் தும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் தக்கிட்ட தக்கிடதும் தக்க தக்கிடதும் தத்தக்கிடதும் தக்கிடதும் கிடதும் தும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் தக்கிட்ட தக்கிடதும் தக்க தக்கிடதும் தத்தக்கிடதும் தக்கிடதும் கிடதும் தும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் தக்கிட்ட தக்கிடதும் தக்க தக்கிடதும் தத்தக்கிடதும் தக்கிடதும் கிடதும் தும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் கிட்டத்தக்க தடிக்கிட்டதும் த tum tin ta jun ta tum ta ta jun no tak ta din ta jun ta tak ta tak din na tum ta din ta tak ta kit ta tak din na tum ta kit ta di tak ti ku tak kit ta tak din na tum ta din tak kit ta tak din na tum ta din tak kit ta tak din na tum ta din tak kit ta tak din na tum tak jun ta tak kit takkadin na dum tadin takkitta takkadin na takkitta takkadin na tum tadin tum tadin takkitta takkadin na takkitta takkadin na tum tadin tum tadin takkitta takkadin na tum tadin takkitta takkadin na tum tadin takkitta takkadin na tum tadin takkitta takkadin na tum tadin takkitta takkadin na takkitta takkadin na takkitta takkadin na tom takkitta takkadin na tom takkitta takkadin na tom takkitta takkadin na tom tom takkitta takkadin na tom tom takkitta takkadin na tom tom takkitta takkadin na tattikittum tattikittum tattikittum tattikittum tattikittum tattikittum tum tatin kittattum tatikittattum tatikittattum tatikittattum takitta takadin naam takitta takadin naam takitta takadin naam taam takitta takadin naam taam takitta takadin naam taam takitta takadin naam taam taam takitta takadin naam takitta takadin naam taam taam takitta takadin naam kittakka tarikittum kittakka tarikittum kittakka tarikittum tum tum kittakka tarikittum kittakka tarikittum kittakka tarikittum tum tum kittakka tarikittum kittakka tarikittum kittakka tarikittum takatta takajunna taam tadin tam tadim takitta tam tadim takitta tadim takitta tum tadim taddinna tadim taddinna tam tadim taddinna tarikadaga taddinna tarikadaga durukudaga taddinna tarikadaga taddinna tarikadaga durukudaga taddinna tarikadaga taddinna tam taddin takitta taddin taddin nangadaga taddinna tam taddin takitta taddin taddinna tangadaga tarikadaga takitta takitta tangadaga tarikadaga taklang takitta tum takitta takitta tangadaga tarikadaga takkadaga tarikadaga tum takitta takitta takkadaga tarikadaga tangadaga tarikadaga talang takum takitta tum தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தலாந்தகும் தக்கிட்ட தலாந்தகும் தக்கிட்ட தும் தங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தக்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தொங்கிறதுக்கு தரிக்கிறதுக்கு தலாந்தகும் தக்கிட்ட தலாந்தகும் தக்கிட்ட தலாந்தகும் தக்கிட்ட தும் தத் தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தத் தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தத் தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தும் தத் தின் கிடதுக்கு தரிக்கிறதும் த தின் கிடதுக்கு தரிக்கிறதும் த தின் கிடதுக்கு தரிக்கிறதும் தும் தக்க ஜொன்ன கிடதுக்கு தரிக்கிறதும் தத்த ஜொன்ன கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க ஜொன்ன கிடதுக்கு தரிக்கிறதும் த கிட்ட தக்க ஜொன்ன தக்கு தும் தும் தொங்கு தும் தத்தக்கு தும் தும் தொங்கு தும் குக்குத்த தும் தும் தொங்கு தும் தக்கு தும் தும் தும் தத்தக்கு தும் தும் தும் குக்குத்த தும் தும் தும் தக்கு தும் தத்தக்கு தும் குக்கு தத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தா தி கி நா தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தின் கிட்டத்தும் தக்க தத்தி தத்தின் கிட்டத்தும் தா தி கி நா தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்க தத்தி தத்தின் கிட்டத்தும் தக்க தத்தி தத்தி கிட்டத்தும் தக்கு தும் தும் தும் குத்தும் தத்தக்கு தும் தும் தும் குத்தும் குக்கு தத்தும் தும் தும் குத்தும் தக்கு தும் தும் தும் கு தத்தக்கு தும் தும் தும் குக்கு தத்தும் தும் தும் கு தக்கு தும் தத்தக்கு தும் குக்கு தத்தும் தக்க தத்தி தட்டி தக்கிறதும் தக்க தத்தி தட்டி தக்கிறதும் தக்க தத்தி தட்டி தக்கிறதும் தக்கு திக்கு கிக்கு நக்கு தொங்கு தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தக்கு திக்கு கிக்கு நக்கு தொங்கு தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தக்க தத்தி கிடதுக்கு தரிக்கிறதும் தும் தத்தும் தஜும் தத்தும் தத்தின் தத்தும் தத்தின் தஜுண்ணு தக்க தத்தின் தத்தக்க தத்தின் தஜுண்ட தாம் தக்கிட்ட தீம் தத்தக்க ஜொண்ணு நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி தக்கு தும் தும் நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி தத்தக்கு தும் தும் நதிரகிட ததிமி திமி நதிரகிட ததிமி நதிரகிட ததிமி தக்கு தும் தும் தத்தும் தத்தத்தின் தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தீம் தடி கிட்டத்தக்க தீம் கிட்டத்தக்க தக்க தடி கிட்ட தும் தும் தடி தடி கிட்ட தும் தும் கிட்டத்தக்க நக்க தடி கிட்ட தா திடக்கு தும் தும் திடக்கு ஜொன்னு தக்க திக்கு தக்க ஜொன்னு தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தக்க தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தும் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தக்க தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தா தத்த கிட்டத்தக்க ஜொன்னு தா தத்த கிட்டத்தக்க ஜொன்னு தி தாங் கிட்டத்தக்க தடி கிட்டத்தக்க தா தத்த கிட்டத்தக்க ஜொன்னு தா தத்த கிட்டு தக்க ஜொன்ன தளந்ததும் தளந்ததும் தான் தத்த கிட்ட தக்க ஜொன்ன தத்த கிட்ட தக்க ஜொன்ன தி தாங்கிட்ட தக்க தடி கிட்ட தக்க தான் தத்த கிட்ட தக்க ஜொன்ன தக்கிட்ட தக்க ஜொன்ன தளந்ததும் தத்தளந்ததும் தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்ன தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்னத்தை தாங்கிட்டதுக்கு தடி கிட்டதுக்கு தா தத்த கிட்ட தக்க ஜொன்னத்தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தளந்ததும் தா தா த கிட்ட தக்க ஜொன்னத்தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தளந்ததும் த தத்த கிட்ட தக்க ஜொன்ன த தத்த கிட்ட தக்க ஜொன்ன தளந்ததும் தத்தும் தளந்ததும் தத்தும் தளந்ததும் தத்தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்ன த தத்த கிட்ட தக்க ஜொன்ன த தத்த கிட்ட தக்க ஜொன்ன த தத்த கிட்ட தக்க ஜொன்ன த தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்ன தாத்தி கிட்டத்தும் தாத்தி கிட்டத்தும் தாத்தி கிட்டத்தும் தாதி கிட்டத்த தாதி கிட்டத்த தாதி கிட்டத்தம் தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தாம் தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தா தத்த கிட்ட தக்க ஜொன்ன தாத்தி கிட்டத்தும் தாத்தி கிட்டத்தம் தாத்தி கிட்டத்தம்
1: ഇതുവരെ കേട്ടത് മിശ്ര ചാപ്പത്താളം.
2: യു വർ ലിസ്ണിംഗ് ടു മിശ്ര ചാപ്പത്താൾ.
1: നിങ്ങൾ ഇതുവരെ കേട്ടത് കൊന്നക്കോൽ ലയവിന്യാസം. അവതരിപ്പിച്ചത് നാഞ്ചിൽ ശ്രീ എ ആർ അരുൾ. ഈ പരിപാടി തയ്യാറാക്കിയത് ആകാശവാണി തിരുവനന്തപുരം നിലയം. രാഗം 24/7 DTH. ഭാരതീയ സംഗീതത്തിന് 24 മണിക്കൂറും ഒരു ചാനൽ.
2: യു ആർ ലിസ്ണിംഗ് ടു

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது அரங்கி சினிஷில் வரலட்சுமி அனந்தகுமார் அவர்கள் பாடுகிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். கணநாயகம் என்று தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதியுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. ராகம் பூர்ணசட்ஜம் ஆதிதாளம்.

வரலட்சுமி ஆனந்தகுமார் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்து கடைக்கண் நோக்கி என தொடங்கும் பாபநாசன் சிவன் பாடல், தோடி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை வரலட்சுமி ஆனந்த்குமார் அவர்கள் பாடினார்கள். வி வி ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச், எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி சீதா ராஜன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். யூ கேன் நவ் லிசன் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். She is accompanied by Shri T.V. Ramanuja Charlu on the violin, Salem Shri K. Srinivasan on the mridangam, and Coimbatore Shri V. Mohan Ram on the ghatam. Nigashil Mudalil, Pantuvarali Raga Varnam, Adithalam. The concert begins with a Varnam in Rag Pantuvarali set to Adithal.

இனி ஞான சபையில் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் சாரங்கா, மிஸ்ர சாப்பு தாளம். லிசன் நவ் டு ஞான சபையில், கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன், இன் ராக் சாரங்கா, செட் டு மிஸ்ர சாப்பு தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் டிவி ராமானுஜா சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இண்டியன் மியூசிக். யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதா ராஜன். ஷி இஸ் அக்காம்பனிட் பை ஸ்ரீ டிவி ராமானுஜா சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம், அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். இனி ஸ்ரீபதி முக சியாமா சாஸ்திரி சாகித்யம் சாவேரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ஸ்ரீபதி முக கம்போஸ்ட் பை சியாமா சாஸ்திரி இன் ராக் சாவேரி செட் டு ஆதிதாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது சீதா ராஜன் அவர்களின் பாட்டு. பகவாத்தியங்கள் டி வி ராமானுஜாச்சார்லு அவர்கள் வயலின், சேலம் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், கோயம்புத்தூர் வி மோகன்ராம் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி சீதாராஜன். ஷி வாஸ் அகாம்பனிட் பை ஸ்ரீ டி வி ராமானுஜாச்சார்லு ஆன் த வயலின், சேலம் ஸ்ரீ கே ஸ்ரீனிவாசன் ஆன் த மிருதங்கம் அண்ட் கோயம்புத்தூர் ஸ்ரீ வி மோகன்ராம் ஆன் த கட்டம். திஸ் ப்ரோக்ராம் வாஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி for Ragam 24/7 DTH, anytime Indian music.

ஆழ்ந்த நடமாடுவார். ராகம் பூர்வி கல்யாணி, ரூபகதாளம் நீலகண்ட சிவன் கிருதி. நெக்ஸ்ட் இஸ் ஆனந்த நடமாடுவார், கம்போஸ்ட் பை நீலகண்ட சிவன் இன் ராகா பூர்வி கல்யாணி செட்டு ரூபகதாளம்.